மதங்கதா வீரசி பாசஸ்பதிமையும் வித்யாபதி சர்மகி கொஞ்சல்த ஐரங்கம் சரச்சந்திரன சேரேங்க மணிப்புரி மதமிசை கௌதோப்ப தம்லகி நங்கி வாக்கல சுனசி ஹவுடே

ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுசிக் சந்தோக்சரி ரேடியோ கிளாஸ் சம்ரி மடி புத்தரா மங்க சுப தாங்க தௌரமசி தகஞ்சகனி கிளாஸ் எயிட் கி ஹிந்தி சப்ஜெக்ட் கி லெசன் நம்பர் ஃபோர் தௌரமசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் எஸ் சமகிர சிக்ஷா மணிப்பூர் தேங்க் பாங்க லோனா சந்தோக்சபனி.